சர்ணம் எருதாசான் செருகு செங்கிலி எரு நொயினி எருவு நெருவெம்மு துருவி அசந்தான் அல்திராட் அளவு.